முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் வாழ்த்தாகும். 150 வருடங்கள் பழமையான நம்பிக்கை பிரவுன்ஸ்.

0: மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்றதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்வோம். எப்பவும் சொல்றதுதான், நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். வணக்கம் தாயகம், இது நேரம் 6:45 நிமிடம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் BOC Flex Tap and Pay. ஷாப்பிங் செய்தல், உணவருந்துதல் மற்றும் அன்றாட அனைத்து கட்டணங்களையும் உங்கள் போனை டேப் செய்து பே பண்ணுங்கள். BOC Flex இருப்பதால் இப்பொழுது உங்கள் வாலெட் உங்கள் போனில்.

0: மற்றும் தேங்காய் பால் தூள் உங்கள் உணவிற்கு சுவையும் நம்பிக்கையும் சேர்க்கின்றது. ஓவென்ட்ரா, ஒவ்வொரு துளியும் தரமானது, ஒவ்வொரு உணவும் சுவையானது.
1: ஒரு கான்கிரீட் போடுறீங்க, ஒரு ஸ்லாப் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான சிமெண்ட் நீங்க தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் கான்கிரீட்டுக்கான சிமெண்டாக தெரிவு செய்யக்கூடியது இன்சி சங்ஸ்டா சிமெண்ட் அப்படி என்றது மறக்காதீங்க. இன்சி சங்ஸ்டா சிமெண்டை பொறுத்தவரையில் இப்பொழுது உங்களுக்கான ஸ்லாப் வரத்தை தந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ல போயிட்டு 5 இன்சி சங்ஸ்டா சிமெண்ட் பாக்கெட்டுகளை வாங்குங்க. அந்த பில்ல போட்டோ எடுங்க. அதுக்கு பிறகு அந்த போட்டோவோட உங்களோட பெயர், முகவரி மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிட்டு 0779 67 67 67 வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. ஒவ்வொரு நாளும் 100 இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் பாக்கெட்டுகளை இலவசமாக வெல்லக்கூடிய வாய்ப்பை நீங்களும் பெறலாம். இன்சி சங்ஸ்தா, வாங்குங்கள் வெல்லுங்கள்.
2: என் மகனோட சூப்பர் ஹீரோ நான் தான். எந்த ஒரு வழியாலையும் என்ன தடுக்க முடியாது.
3: உங்களுக்கு சுகம் இல்லையா? சாதாரண மாத்திரை எதுக்கு? நீங்க எடுக்கணும் பெனடால்.
4: பெனடால் உடலின் 5 பாகங்களில் உள்ள வலிக்கு நிவாரணம் வழங்குகின்றது.
5: நான் நம்புறது பெனடால்.
6: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கு கூடிய நீங்க காலையில எழுமனதுமே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நேரத்துல இந்த 3 வயசுக்கு 5 வயசுக்கு இடைப்பட்ட குட்டீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுறாங்களே இல்லையேன்னு நீங்க யோசிக்கிறதா இருந்தா கவலையை விடுங்க. நான்க்ரோஃபோ எச்எம்ஓ உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. 3 முதல் 5 வயதுக்கு இடைப்பட்ட வளரும் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடியதுதான் இந்த நான்க்ரோஃபோ எச்எம்ஓ.
7: 100 சீமேந்து பைகளை வெல்லுங்கள். இன்று முதல் குறைந்தபட்சம் இன்சி சங்ஸ்தா சீமேந்து பைகள் 5 கொள்வனவு செய்த பில் பத்திரத்தின் புகைப்படம், உங்கள் பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் 0777 96 76 76 7 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் அல்லது மிஸ் கால் செய்யுங்கள்.
8: மக்களின் சக்தி.

இருந்தான். அனாதி சிநேகத்தினால் எங்களை நேசித்து கருணித்தினால் எங்களை எடுத்துக்கொண்ட அந்த கேத்தர், அவருடைய அன்பு மாத்திரமே மெய்யான அன்பாக இருக்கிறது. நாங்கள் அவரை விட்டு சென்றாலும் எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற உண்மையான அன்பு அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான் பிரியமானவர்கள். இந்த உலகத்தில் உள்ள வாலிபர்கள் இயங்குகிற அன்பு, பெற்றோருடைய அன்பு, ஏனையவர்களுடைய அன்பு, நண்பர்களுடைய அன்பு, உற்றார் உறவினர்கள், எதுவாக யாருடைய அன்பாக இருந்தாலும் பிரியமானவர்களே, அது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சுயநலம், அது மாத்திரம்தான். அவர்களிடம் அவர்கள் எங்களுக்கு உண்மையான அன்பை கொடுப்பதும் இல்லை, நாங்கள் அவங்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதுதான் மனிதர்களுடைய அன்பு. ஆனால் இயேசு ஆனவர் அப்படியே அல்ல பிரியமானவர்களே. நிறைய பேர் ருசிச்சு பார்த்துருப்பீங்க இயேசுப்பட உண்மையான அன்பு. அதே மாதிரி தான் இந்த வாலி இந்த உலக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற போது வாலிபர்களாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு எங்களுடைய இருதயத்தை கொடுத்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து இயேசப்பா கிட்ட நாங்கள் அர்ப்பணிக்கும் போது இயேசப்பா எல்லாத்தையுமே எங்களுக்கு சரியாக மாற்றி தருவார். அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்து கேட்டு எங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் எங்களை தெரிந்து கொண்டவர். அவர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து இயேசப்பாடம் எங்களை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதற்காகத்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நாங்கள் தான் எங்களுடைய இருதய கதவை திறந்து ஆண்டவரை உள்ளே அழைக்க வேண்டும். இயேசப்பாவை நாங்கள் உள்ளே கூப்பிடும் போது தான் இயேசப்பா உள்ளே வந்து எங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் அவர் மாற்றுவார் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாடலை தொடர்ந்து இந்த மழகிய பாடல்கள் உங்களுக்காகவே ஒழுக்க இருக்கிறது. தொடர்ந்தும் எங்கள் கிருபியினை வானுடைய நூடாக இணைந்திருங்கள்.